0: விஷ்வா மட்டும் சொல்லி பாருங்க.
1: ததி கிடக்குதா, ததி கிடக்குதே, ததி கிடக்குதோ, ததி கிடக்குதாங்க, ததி கிடக்குதே, ததி கிடக்குதோ, ததி கிடக்குதாம், ததி கிடக்குது, ததி கிடக்குதோம், ததி கிடதும், ததி கிடதும், ததி கிடதும், ததி கிடக்கு, ததி கிடக்கு, ததி கிடக்கு, ததி கிட்டத்தும், ததி கிட்டத்தும், ததி கிட்டத்தும், தாம், ததி கிட்டத்தும், ததி கிட்டத்தும், தாம், தாம், ததி கிட்டத்தும், ததி கிட்டத்தும், ததி கிட்டத்தும், தாம்,
0: அவ்வளவுதான். அப்போ இந்த உசியில் வரக்கூடிய இடங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதோறும் நமக்கு ஈஸியாகிட்டு வரும்.
1: ஓகே சார்.
0: இப்போ நம்ம பரஞ்ச வலிய மூரம் கோரிக்கணும் மிருதத்தில் வாசி நோக்கம். ஃபஸ்ட் ஆஸ் வந்து அதை ததி கிட்டத்தை விட குயிக்காக வரலாம்.

0: நேர்களே, செப்டம்பர் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை உலக முதலுதவி தினம், அதாவது வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. முதலுதவி என்பது அவசர காலங்களில் ஒரு உயிரை காப்பாற்ற நாம் எடுக்கும் முதல் படி. ஒருவருக்கு அவசர உதவி தேவைப்படும் போது உடன் இருப்போரோ அல்லது அறிமுகம் இல்லாத ஒரு நபராக இருந்தாலும் அந்த அவசர காலங்களில் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய சில முதலுதவிகளை குறித்து ஒவ்வொருவரும் போதிய விழிப்புணர்வு கொண்டிருக்க வேண்டும் என்பது இக்காலகட்டத்தின் அவசியம். அது தக்க நேரத்தில் தற்காப்பிற்காகவோ அல்லது பிறர் உயிரை காப்பாற்றவோ கண்டிப்பாக உதவி புரியும். இந்த உலக முதலுதவி தினத்தை சார்ந்து இன்றைய தமிழ்ச்சல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது டாக்டர் ஆர். அபிஷா அவர்கள் வழங்கும் உரை, முதலுதவி ஏன், எதற்கு, எப்படி.
1: முதல் உதவி என்பது மருத்துவர் வருவதற்கு முன் கொடுக்கும் உடனடியான உதவி. உயிரை காப்பாற்றும் நிலைமையில் மோசமாகாமல் தடுக்கவும் பயன்படும். பொதுவான முதல் உதவி வகைகள். முதல் உதவி பெட்டியில் இருக்க வேண்டியவை. முக்கிய நினைவு கொள்ள வேண்டிய மூன்று விஷயங்கள். இப்ப பொதுவான முதல் உதவி வகைகளை பார்க்கலாம். காயங்கள் மற்றும் இரத்த போக்கு, அதாவது வூண்ட் அண்ட் ப்ளீடிங் சொல்வோம். ரத்தம் வெளியில போனா உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். அதனால முதல்ல ரத்தத்தை நிறுத்துவது தான் நம்மளோட முதல் இதுவா இருக்கணும். காயங்களின் வகைகள். சிறிய காயம், தோல் மேல் உரசல், அதை வந்து நம்ம அப்ரேஷன் சொல்லுவோம். வெட்டு காயம், கத்தியோ கண்ணாடியோ ஒரு கட்டு இன்ஜுரி ஆச்சுன்னா அதை வந்து வெட்டுக்காயம் சொல்வோம். இங்கிலீஷ்ல லாசரேஷன் சொல்வோம். துளைக்காயம், ஆணியோ ஊசியோ குத்தி அந்த இடம் ஓட்ட மாதிரி ஆச்சுன்னா அதை துளைக்காயம் சொல்வோம். இங்கிலீஷ்ல அதை பஞ்சர்னு சொல்வோம். நசுங்கிய காயம், இப்ப ஒரு கையோ காலோ வந்து கதவுல சிக்கி அது சதஞ்சு போச்சுன்னா அதை நம்ம நசுங்கிய காயம் சொல்வோம். அதை இங்கிலீஷ்ல கிரஷ்ன்னு சொல்வோம். இரத்த போக்கை நிறுத்த அஞ்சு விஷயங்கள் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஒன்று, பாதுகாப்பு. கையுறையோ இல்ல பிளாஸ்டிக் கவரோ இல்ல துணியோ பயன்படுத்தலாம். ரெண்டாவது, நேரடியா அழுத்தம் கொடுக்கறது. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இத வந்து சுத்தமான துணியோ இல்ல கை கொட்டியோ ஏதாவது இருந்தா அந்த காயத்து மேல உறுதியா நம்ம அழுத்தணும். ரத்தம் அந்த துணியை ஃபுல்லா நனைச்சாலும் அந்த துணியை எடுக்காம நம்ம அழுத்தி பிடிச்சுக்கணும். இத வந்து ஒரு 10-15 நிமிஷம் விடாம பிடிச்சுக்கணும். கையோ காலோ அடிபட்டுச்சுன்னா இதயத்தை விட உயரமா தூக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ரத்த ஓட்டம் அப்பதான் குறையும். அடுத்தது, காயத்தை சுத்தம் செய்யறது. ரத்தம் நின்ற பிறகு சுத்தமான தண்ணீர்ல கழுவணும். சோப்பு போட வேண்டாம். பீட்டாடின் ஆயின்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது சுத்தமா தடவிட்டு அதை நம்ம அந்த புண்ணை கட்டணும். ரத்தம் நின்றதும் லேசா கட்டு போடணும். ரொம்ப இறுக்கமா போடக்கூடாது. ஒரு விரல் நுழையிற அளவுக்கு லூஸா அதை கட்ட போடணும். எப்போது நம்ம டாக்டர் கிட்ட போகணும் இல்லைன்னா 108 ஆம்புலன்ஸ கூப்பிடணும்னா 10 நிமிஷத்துக்கு மேல ரத்தம் வந்துட்டே இருந்துச்சுன்னா, அதிக ரத்தமா இருந்துச்சுன்னா, அந்த வெட்டுக்காயம் வந்து ரொம்ப ஆழமா இருந்துச்சுன்னா, ஏதாவது உள்ள சிக்கி இருந்துச்சுன்னா, இல்ல கண்ணாடியோ இல்ல கத்தியோ ஏதாவது உள்ள சிக்கி இருந்ததுன்னா, இல்ல முகமோ கழுத்தோ இல்ல கண்ணுல காயம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா எலும்பு தெரிந்தாலோ இல்ல துரும்பு பிடித்த ஏதாவது ஒரு ஆயுதம்னால ஒரு கட் இன்ஜுரி இருந்துச்சுன்னா, ஏன்னா துரும்பு பிடிச்சதுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாக்டர் கிட்ட போய் கிளீன் பண்ணி அது டிடின்னு சொல்லுவோம், டெட்டனஸ் ஊசி போடணும். இல்ல அந்த நபர் வந்து மயக்கமா இருந்தாலோ இல்ல ஷாக் பட்ட மாதிரி அறிகுறி இருந்தாலோ இல்ல உடம்பு ரொம்ப வெளுத்து போன மாதிரி ஜில்லுன்னு இருந்தாலோ நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். செய்யக்கூடாதவேன்னு பாத்தீங்கன்னா, காயத்துக்கு மேல பஞ்சோ பருத்தியோ திணிக்க கூடாது. டூத் பேஸ்டோ மஞ்சளோ காபி பொடியோ அதுல போடக்கூடாது. ரத்தம் உணர்ந்ததுன்னு நினைச்சு அதை பிடுங்கி எடுக்க கூடாது. ரெண்டாவதா பார்த்தா, எலும்பு முறிவும் மற்றும் சுளுக்கும். விபத்தோ இல்ல விளையாடும் போதோ கீழே விழுந்தா இது அடிக்கடி

இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை சரியா கையாளனா ரொம்ப பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும். வித்தியாசமா எப்படி ஃப்ராக்சரும் ஸ்ப்ரெயினும் கண்டுபிடிக்கிறதுனா, ஃப்ராக்சர்ல பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு இருக்கும். இந்த ஃப்ராக்சர் எலும்பு முறிஞ்ச உடனே அந்த இடத்த வந்து பயங்கரமா நீர் போட ஆரம்பிச்சிடும், வீக்கம் ஆயிடும். அந்த கையோ காலையோ நம்மளால அசைக்கவே முடியாது, பயங்கர வலி இருக்கும். இது ஸ்ப்ரெயின்னு பாத்தீங்கன்னா தசை நார் லிகமெண்ட் கிழிஞ்சதுன்னு சொல்லுவோம். இது வந்து வீக்கம் இருக்கும், ஆனா நம்மளால வலியோட நம்மளால அந்த கையோ காலையோ நம்மளால மூவ் பண்ண முடியும். சந்தேகமா இருந்ததுன்னா பக்கத்துல உள்ள டாக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ராக்சர் முதல் உதவின்னு பாத்தீங்கன்னா வந்து செய்ய வேண்டியவைன்னு பாத்தீங்கன்னா அசைக்காதீங்க, காயப்பட்ட பகுதி அப்படியே விடுங்க, நகர்த்த கூடாது. இரத்த போக்கு ஏதாவது இருந்ததுன்னா முதல்ல அதை சுத்தம் செய்து துணியால அழுத்தி அந்த இரத்தத்தை நிறுத்த பாருங்க. ஸ்பிளின்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது கட்டு போட்டுட்டு, இல்ல ஸ்பிளின்ட் கிடைக்கலன்னா ஒரு அட்டையோ ஒரு கிளீனான துணியை வச்சு அதை கட்டு போடுறதுக்கு பாருங்க. முறிவுக்கு மேலையும் கீழையும் உள்ள மூட்டுக்களையும் சேர்த்து கட்டு போட பாருங்க. நேரடியாக கட்டாமல் பஞ்சோ துணியோ வச்சு கட்டுங்க. ஐஸ் ஒத்தடம் கொடுங்க, துணியில சுற்றி ஒரு 15 நிமிடம் அங்க வந்து ஐஸ் வச்சு வீக்கம் குறையிற மாதிரி பண்ணுங்க. உயர்த்தி வைங்க, முடிந்தா கையோ காலோ இதயத்தை விட உயரமாக வைக்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம 108க்கோ இல்ல டாக்டர் கிட்டயோ நம்ம போய் காட்டலாம். செய்ய கூடாதுன்னு பாத்தீங்கன்னா எலும்ப திரும்ப தள்ளி அதுக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இல்ல மசாஜ் செய்யக்கூடாது, சூடான ஒத்தரம் கொடுக்கவே கூடாது முதல்ல 24 மணி நேரத்துக்கும். இப்ப வந்து அந்த ஸ்ப்ரெயின் சுளுக்குக்கு என்னெல்லாம் நம்ம முதல் உதவி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த கையோ காலோ 48 மணி நேரம் நம்ம வந்து அசைக்கவே கூடாது. ஐஸ் ஒத்தரம் கொடுக்கலாம், கம்ப்ரஷனும் கொடுக்கலாம். எலாஸ்டிக் பேண்டேஜ் ரொம்ப டைட்டா போடாம ஒரு விரல் லூஸா அதை கட்டலாம். படுக்க போது தலையணை வைத்து காலோ கையோ மேல தூக்கி வைக்கவும் வீக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்ப டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னா, கை கால் மறுத்துச்சு, இல்ல நீளமா கலர் மாறுது, வலி ரொம்ப அதிகமா இருக்கு, சுளுக்கு 3 நாளா ஆகியும் வீக்கம் குறையல, இல்ல கழுத்தோ முதுகுலயோ இடுப்புலயோ அடிபட்டிருக்குன்னா, இல்ல குழந்தை அழுதுட்டே இருந்ததுன்னா கூட இதை நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல பாக்கலாம். முக்கிய குறிப்பு பாத்தீங்கன்னா, முதுகுல கழுத்துல ஏதாவது சந்தேகம் அடிபட்டிருக்கு அப்படின்னா உடனே டாக்டரை போய் பாருங்க. அடுத்தது 3வது தீக்காயம் பார்க்கலாம். செய்ய வேண்டியவை வந்து உடனடியா தண்ணீர்ல காட்டணும். காயத்தை வந்து 15 ல் இருந்து 20 நிமிடம் பச்சை தண்ணீர்ல காட்டுங்க, இல்லைன்னா குழாய் தண்ணீர்லயும் காட்டலாம். ஐஸோ ஐஸ் வாட்டரோ டைரக்டா வைக்கவே கூடாது. காயத்தை சுற்றி உள்ள இறுக்கமான ஆடையோ இல்ல மோதிரமோ வாட்சோ அதெல்லாம் நம்ம அகற்றணும். தோலை ஒட்டி இருக்கும் துணிய பிக்க கூடாது. சுத்தமான ஈரம் இல்லாத ஒட்டு துணியை கிளிஞ்ச் ஃபிலிம் சொல்லுவோம், அதை கொண்டு லூஸா நம்ம அந்த காயத்து மேல மூடலாம். வலிக்கு வந்து பாராசிட்டமால் மாத்திரை நம்ம 650 அதை எடுக்கலாம். உடனே மருத்துவரை பார்க்க வேண்டிய நிலை என்னன்னா, பார்த்தா காயம் உள் கையை விட பெரிதா இருந்ததுன்னா, முகமோ கை முட்டோ இல்ல பிறப்பு உறுப்போ பகுதி காயம் இருந்துச்சுன்னா, இந்த காயம் வந்து வெள்ளையோ இல்ல கருப்பு நிறத்துல தோல் மாறிச்சுன்னா, இத நம்ம 3rd degree சொல்லுவோம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கோ வயதானவங்களுக்கோ காயம் ஏற்பட்டுச்சுன்னா. செய்யக்கூடாததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பண்ற தப்பு இதுதான், பஞ்சோ இல்ல டூத் பேஸ்டோ இல்ல மஞ்சளோ இல்ல மைதா மாவோ அந்த காயத்து மேல நம்ம பூசக்கூடாது, இது இன்ஃபெக்ஷன் வரும். இல்ல கொப்பளம் ஆச்சுன்னா அந்த கொப்பளத்தை உடைக்கவே கூடாது. பஞ்சு காட்டனை வைக்கவே கூடாது, தோலுடன் அது ஒட்டிக்கும். ஐஸ் நேரடியா வைக்க கூடாது. தீ காயத்துல 3 அளவுகள் இருக்கு, 1st degree, 2nd degree, 3rd degree. 1st degree பாத்தீங்கன்னா தோல் வந்து சிவப்பா ஆகும். 2nd degree பாத்தீங்கன்னா அது கொப்பளமா ஆகும். 3rd degree பாத்தீங்கன்னா அந்த தோல் வந்து வெள்ளையாவோ இல்ல கருப்பாவோ மாறிடும். இது ரொம்பவே வலி இருக்கும். துணியில தீ பிடித்ததுன்னா இதை வந்து நம்ம எப்படி நிறுத்தணும்னா, ஸ்டாப் ட்ராப் ரோல்னு சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்தணும், அதுக்கப்புறம் கீழே விழணும், அதுக்கப்புறம் நம்ம உரலணும். இது வந்து தீ பரவாம நம்மள ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா சிபிஆர் கொடுப்பது எப்படி. சிபிஆர் இதய நுரையீரல் புத்துயிர்ப்பு, இதயம் நின்று விட்டது மூச்சு இல்லை என்றால் மட்டுமே செய்ய வேண்டும். முக்கியம், இது பொது தகவல் மட்டுமே, முடிந்தவரை உடனே 108க்கு அழைக்கவும். சிபிஆர்

மூன்று படிகள். கேப் சிஏபின்னு சொல்லுவோம். சீனா செக் அண்ட் கால், ஏனா ஏர்வே, பீனா பிரீத்திங். செக் அண்ட் கால் பரிசோதித்து அழைக்கவும், பாதுகாப்பான இடத்துல அவங்கள படுக்க வைங்க. ஃபர்ஸ்ட் தட்டி பாருங்க, தோலை தட்டி ஐயா அம்மா சரியா இருக்கீங்களான்னு கேளுங்க. அடுத்தது மூச்சு பார்க்கவும், 10 வினாடி காதை வயிறுக்கு வைத்து கேட்கவும், நெஞ்சு ஏறி இறங்குதான் பார்க்கவும். அடுத்தது 108க்கு அழைக்கவும், யாராவது அழைக்க சொல்லுங்க. நீங்க தனியா இருந்தா 2 நிமிடம் சிபிஆர் செய்த பின் அழைக்கவும். அடுத்தது ஏர்வே, சுவாச பாதையை திறக்கவும், தலையை பின்னால் சாய்த்து நாடி மேல தூக்கவும், ஹெட் டில்ட் சின் லிப்ட்னு சொல்லுவோம். அடுத்தது பிரீத்திங் அண்ட் சர்க்குலேஷன், நெஞ்சியை அழுத்தணும், செயற்கை சுவாசம் கொடுக்கணும். பெரியவங்க அடல்ட்டும் அதுக்கு மேல 8 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குன்னா நம்ம தரையில சமமா படுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் மார்பின் நடுவில் 2 மூளைக்கம்புக்கும் நடுவுல 1 கைய மற்றொரு கை மேல வைத்து விரல்களை கோர்க்கவும். அடுத்தது அழுத்தம் கொடுக்கணும், தோலை நேராக வைத்து உடல் எடையை பயன்படுத்தி அழுத்தணும். வேகம் நிமிடத்திற்கு 100ல இருந்து 120 முறை நம்ம இத வேகமா பண்ணணும். இத ஸ்டே அலைவ்னு சொல்லுவோம். ஆழம் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 சென்டிமீட்டர் அழுத்தம் கொடுக்கணும். வீதம் பாத்தீங்கன்னா 30 அழுத்தமும் 2 சுவாசமும் கொடுக்கணும். அப்படின்னா 30 முறை அழுத்திய பின் மூக்கை பிடித்து வாயில 2 முறை 1 வினாடிக்கு ஊதவும். நெஞ்சு உயரதான் பார்க்கணும். ஆம்புலன்ஸ் வரும் வரை அல்லது நபர் மூச்சு விட ஆரம்பிக்கும் வரை விடாமல் செய்யணும். 2 நிமிடத்துக்கு 1 முறை ஆழ மாற்றலாம். குழந்தைங்களுக்கு 1 முதல் 8 வயது வரை மேல உள்ள குழந்தைங்களுக்கு 1 கையில அழுத்த கொடுக்கணும். ஆழம் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். குழந்தைங்களுக்கு 1 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மார்பின் நடுவில் 2 விரலை மட்டும் அழுத்தம் கொடுக்கணும். ஆழம் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கணும். சுவாசம் உங்கள் வாயால குழந்தையின் வாயும் மூக்கும் 2 சேர்த்து மெதுவாக ஊதவும். சுவாசம் கொடுக்க பயமா இருந்ததுன்னா வெறும் நெஞ்சி அழுத்த மட்டும் இடைவிடாமல் 100ல இருந்து 120 வேகத்துல செய்யலாம். இதுவே உயிரை காப்பாற்றும். எப்பது நிறுத்த வேண்டும்னா ஆம்புலன்ஸ் வந்து பொறுப்பு அவங்க எடுக்கும் போது நம்ம இந்த சிபிஆர் நிறுத்தலாம். இல்ல அவங்க இருமுறாங்க, இல்ல மூச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம நிறுத்தலாம். இல்லனா நீங்க மிகவும் களைப்பா ஆயிடுச்சுதான், இல்ல மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க நிறுத்தலாம். நினைவுக்கு வைக்க 3 வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, அழுத்து, ஊது, தொடரு, புஷ், ப்ளோ, கண்டினியூ. மூச்சு திணறல் மற்றும் மயக்கம், சோக்கிங் அண்ட் ஃபெயிண்டிங் சொல்லுவோம். தொண்டையில பிடித்து கொண்டு இரும முடியாம இருக்கிறாங்க, இல்ல பேச முடியாம தவிக்கிறாங்கன்னா நம்ம இதெல்லாம் செய்யலாம். பெரியவங்களுக்கு இல்லைன்னா குழந்தைங்க 1 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டியவை பார்த்தா, பின்னால நில்லுங்க, கால்கள்ல கொஞ்சம் விரிச்சு நில்லுங்க, 1 கையை முஷ்டியாக மடக்கி கட்ட விரல் பகுதிய தொப்புகளுக்கு சற்று மேலே வைக்கவும், இன்னொரு கையில முஷ்டியை பிடித்து உள்ளே பிளஸ் மேல் நோக்கி வேகமா 5 முறை அழுத்தவும், ஜே வடிவம் போல. பொருள் வெளியே வரும் வரை தொடரவும். செய்யக்கூடாதது, முதுகுல தட்டும் போது குனிய வைக்காம தட்டக்கூடாது, வாய்க்குள் கைய விட்டு எடுக்க கூடாது. எதுவுமே நம்ம அந்த பொருள் தெரியலனா வாய்க்குள்ள கைய விடக்கூடாது. கை குழந்தை 1 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு குழந்தை முகம் கீழே உங்கள் முன் கையில் கவிழ்த்து படுக்க வைக்கணும். தலை உடம்பு விட தாழ்வாக இருக்கணும். தலையை பிடித்து கொண்டு முதுகுல நடுவுல தோள்பட்டைக்கு இடையே 5 முறை அழுத்தம் தரணும். பலன் இல்லை என்றால் குழந்தையே திருப்பி மல்லாக்கா படுக்க வைத்து மார்பின் நடுவே 2 விரல்கள் 5 முறை அழுத்தவும். அடுத்தது மயக்கம், ஃபெயிண்டிங் சொல்லுவோம். மூளைக்கு ரத்தம் தற்காலிகமாக குறைவதால் வரும் தான் இந்த ஃபெயிண்டிங். மயக்கம் வரும்போது செய்ய வேண்டியவை, படுக்க வைக்கவும், நபரை மல்லாக்க படுக்க வைத்து கால்களை 8ல இருந்து 12 அங்குலம் 1 அடி உயர்த்தி, இதனால் இரத்த மூளைக்கு போகும். அடுத்தது இறுக்கமா இருக்கிற துணியை கொஞ்சம் நம்ம பட்டன்ஸோ அந்த மாதிரி அவுத்து விடணும். அதுக்கப்புறம் காற்று போகிற மாதிரி அவங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். முகத்துல தண்ணீர் தெளிக்கலாம். மயக்கம் தெளிந்த பின் உடனேயா எழுப்ப கூடாது, 10ல இருந்து 15 நிமிடம் அவங்கள படுக்க வைக்கணும். பிறகு பொதுவாக உட்கார

வைக்கவும். அதுக்கப்புறம் தண்ணியோ ஜூஸோ கொடுக்கலாம். செய்யக்கூடாததுன்னு பாத்தீங்கன்னா, மயங்கி இருக்கும்போது தண்ணீரோ உணவோ நம்ம அவங்களுக்கு கொடுக்க கூடாது, முகத்துல அடிக்க கூடாது. உடனடியா அவங்க மயக்கத்துல இருந்து தெளியறதுக்கு முன்னாடி அவங்கள நிக்க வைக்கவோ அந்த மாதிரி கூடாது. அடுத்தது அஞ்சாவது பாத்தீங்கன்னா வலிப்பு. வலிப்பு வந்து பயப்படாதீங்க, பொறுமையா 1 to 2 நிமிடம் அவங்களே தன்னால மாறிடுவாங்க, நார்மல் ஆயிடுவாங்க. நீங்க செய்ய வேண்டியது காயம் வராமல் பாதுகாப்பா மட்டுமே நம்ம பார்க்கணும். பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றவும். கூர்மையான பொருளோ நெருப்போ தண்ணீரோ இருந்தா தள்ளி விடவும். வலிப்பு கொஞ்சம் குறைந்ததும் நபரை ஒரு பக்கமா சைடாக திருப்பி படுக்க வைங்க. இதனால வாயில உள்ள உலர்ந்த நீரோ இல்ல வாந்தியோ வெளியே வரும். இதனால மூச்சு அடைப்பு தடுக்கப்படும். நேரம் பாருங்க, டைம் ரொம்பவே முக்கியம். வலிப்பு எத்தனை நிமிடம் வருது என்று பார்க்கவும். இத வந்து நம்ம டாக்டர் கிட்ட முக்கியமா சொல்லணும். 5 நிமிடத்திற்கு மேல போனா அத வந்து எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். அப்ப பக்கத்து உள்ள ஹாஸ்பிட்டல்லோ இல்ல 108 ஆம்புலன்ஸுக்கோ கூப்பிடுங்க. அருகில நம்ம எப்பவுமே அவங்க கூட இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது, அவங்க ஒரு குழப்ப நிலையில இருப்பாங்க. முற்றிலும் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, வாயில எதுவுமே வைக்க கூடாது, பிடித்து நம்ம அழுத்தி நிறுத்த கூடாது. இப்ப அவங்களுக்கு வலிப்பு வருதுன்னா அவங்க காலெல்லாம் காலு கையெல்லாம் ஸ்டிஃப் ஆகும், அதை பிடிச்சு நம்ம நிறுத்தக்கூடாது. மயக்கத்துல இருக்கும் போதே தண்ணீர் கொடுக்க கூடாது, ஏன்னா நுரையீரலுக்கு போயிடும். உடனடியா அவங்க எழுப்பவும் கூடாது. எப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும்னா, 5 நிமிஷத்துக்கு மேல வலிப்பு நிற்காமல் இருந்ததுன்னா, 5 நிமிஷத்துக்கு மேல மறுபடியும் வலிப்பு வந்தாலோ இல்ல கர்ப்பமா இருக்கும் போதோ மூச்சு விடாம சிரமப்பட்டாலோ, இது வந்து முதல் முறையா வலிப்பு வந்ததுன்னா, இல்ல டயபெட்டிக் இருக்குன்னா, இல்ல அவங்களுக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அடுத்தது ஆறாவதா பாத்தீங்கன்னா விஷம் குடித்தல். பதட்டப்படாம உடனே செயல்பட வேண்டியது. நம்ம ஆம்புலன்ஸுக்கோ இல்ல பக்கத்து உள்ள ஹாஸ்பிட்டலுக்கோ கொண்டு போங்க. விஷம் என்னவென்று நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன விஷம் குடிச்சிருக்காங்க, எவ்வளவு குடிச்சிருக்காங்க, எப்ப குடிச்சிருக்காங்கன்ட்டு முடிச்சா விஷ பாட்டிலையும் பாக்கெட்டோட எடுத்துட்டு போங்க. வாந்தி வந்தாலோ இல்ல மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தாலோ ஒரு பக்கமா அவங்கள திருப்பி படுக்க வைங்க. மூச்சு விடுகிறாங்களா என்ன பாருங்க. வயிற்றுல வாயில மீதி ஏதாவது விஷம் இருந்ததுன்னா அதை துப்ப வைங்க. தண்ணீரால வாய வந்து கொப்பளிக்க வைங்க. சுயநினைவோட இருந்தா கொஞ்சமா தண்ணீர் மட்டும் குடிக்க கொடுங்க. தோல்லையோ இல்ல கண்ணுலயோ இந்த விஷம் ஏதாவது பட்டுச்சுன்னா 15 to 20 நிமிஷம் அவங்க மூஞ்சியும் அந்த பட்ட இடத்துல கழுவுங்க. விஷ வாயுவோ இல்ல புகை சுவாசத்தினால கேஸ் ஏதாவது லீக் ஆச்சுன்னா உடனடியா அந்த இடத்துல இருந்து வெளியே தூக்கி வந்துடுங்க. திறந்த காற்றுல படுக்க வைங்க. நீங்களும் மாஸ்க் இல்லாம உள்ள போகாதீங்க. முற்றிலும் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வாந்தி எடுக்க வைக்க கூடாது. பாலோ இல்ல தண்ணியோ குடிச்சா அவங்க வந்து வாந்தி எடுத்து அது கிளியர் ஆயிடும் அப்படின்ட்டு பாலோ தண்ணீரோ குடுக்க கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா பாம்பு கடி. அமைதியா இருக்கணும், நடக்க அவங்கள வைக்க கூடாது. கடிப்பட்டவரை நம்ம பதட்டப்படுத்த கூடாது. பதட்டமானா விஷம் வேகமா பரவும். கடிப்பட்ட இடத்துல அசைக்காம இருக்க பாருங்க. நடக்க வைக்க கூடாது, தூக்கி கொண்டு போகலாம். இறுக்கமான ஆடைகளை அகற்றணும், ஏன்னா அந்த இடத்துல வீக்கம் வரும். கடிப்பட்ட இடத்துல சோப்போ தண்ணீரோ லேசா கழுவுங்க, அசையாமல் வைங்க. கடிப்பட்ட இடத்தை இதயத்தை விட தாழ்வான இதுவா வைங்க, ஏன்னா அப்பதான் வந்துட்டு அந்த ரத்தம் வந்து ஸ்லோவா போக ஆரம்பிக்கும். சீக்கிரமா அவங்கள அடுத்து உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஏன்னா அங்கதான் ஆன்டி வேனம்னு சொல்லி AVS இருக்கும். பாம்பு கடித்தா அதை வந்து கொல்றதுக்கு போகாதீங்க. அதை ஒரு போட்டோ எடுத்தாலே போதும், அது என்ன வகை பாம்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செய்யக்கூடாதது, வாயில விஷத்தை உறிஞ்ச கூடாது, இறுக்கி கட்டு போடக்கூடாது, கத்தியால கீறக்கூடாது, இல்ல சூடு வைக்க கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன் பெருசா தான் ஆகும். அவங்கள தூங்க வைக்க கூடாது, தண்ணீரோ சாப்பாடோ கொடுக்கவே கூடாது. முதல் உதவி என்பது வைத்தியம் அல்ல, அது உயிரை காக்கும் நேரம். ஒரு விபத்து நடக்கும் போது டாக்டர் வரும் வரை ஹாஸ்பிட்டல் போகாம நம்ம செய்யும் சிறு உதவி தான் ஒருவரின் உயிரை காப்பு.

0: காப்பாற்றும். முதல் உதவியின் மூன்று முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா, உயிரை காப்பாற்றுறது, நிலைமையை மோசமாகாமல் தடுப்பது, விரைவில் குணமாக்குவது. இதுக்கு முதல் உதவி ரொம்பவே முக்கியமா உதவுது. அவசர உதவி எண்கள் பார்த்தோம்னா, மறக்காம இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 108 ஆம்புலன்ஸ், 104 மருத்துவ உதவி, 100 போலீஸ்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது டாக்டர் ஆர் அபிஷா அவர்கள் எழுதி வழங்கிய உரை, முதலுதவி ஏன், எதற்கு, எப்படி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை.

0: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திரு குமரி எழிலன் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை தமிழையா.
1: அவனுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். 5 வயதில் அவன் தலையில் ஏற்பட்ட காயத்துக்கு காப்பிப்பொடி வைத்து கண்டாங்கியிலிருந்து துணி கிழித்து வீட்டு வாசலில் அவன் ஒரு கால் வீட்டுக்குள்ளேயும் மறுகால் வீட்டுக்கு வெளியேயும் இரணியனை வதைக்கும் நரசிம்மர் இருந்தது போல் இருக்க வைத்து அம்மா கட்டுப்போட்டதையும் அம்மாவின் கண்டாங்கி அதே காப்பிப்பொடி கலரில் இருந்ததையும் யார் அடிபட்டு வந்தாலும் சொல்லி காட்டுவான். எப்பவும் கையில் ஏதாவது ஒரு புத்தகம் வைத்திருப்பான். யாரிடம் எது பேசினாலும், அண்மையில் நான் படித்த புஸ்தகத்தில் எடிசனை பற்றி போட்டிருந்தான், பப்ளிஷர் இவருடைய வகுப்பு தோழர் போல அவன் இவன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஒருமுறை தன் அப்பியாச பிரயாசங்களை அபிநயித்து கொண்டிருந்த போது, அது சரி எல்லா புக்கிலையும் எடிசன் போட்டிருப்பாங்களே, 2வது பதிப்பு 8வது பதிப்புன்னு நடராஜன்கிறவர் எழுதின ஒரு புஸ்தகம் 22 எடிஷன் வந்தாச்சாம். பக்கத்து வீட்டு பரமசிவம் பாமரராய் பேசினார். அட நீங்கள் வேற, நான் தாமஸ் ஆல்வா எடிசனை சொல்கிறேன். ஆ ஆ சொல்லுங்க. எடிசனுக்கு மறதி ஜாஸ்தியாம். வருமான வரி அலுவலகத்தில் ஒரு மனு நிரப்பி கொடுத்தவர் பெயருங்கிற இடத்துல பேரை எழுத மறந்துட்டாராம். டியூ நோ மை நேம் என்று ஒரு அதிகாரியிடம் கேட்டாராம். இவர் பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன், இவர் பேரை எல்லாரும் அவசியம் தெரிஞ்சிருக்கணும் என்று கிண்டல் பண்ணினார் அதிகாரி. தேங்க்யூ வெரி மச், எக்ஸாக்ட்லி மை நேம் இஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று அதிகாரியின் கையை பிடித்து நன்றி கூறினாராம் எடிசன். ஓஹோ, புஸ்தகம் படிக்க வழக்கம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பரமசிவம் ஒத்து ஊதினார். ஆமாம் ஆமாம், ஆப்ரஹாம் லிங்கன் தினசரி 17 மைல் நடந்து போய் புத்தகம் படிப்பாராம். அம்பேத்கார் எந்த ஊருக்கு போனாலும் நூலகம் பக்கத்தில் ரூம் கேட்பாராம். நேருவிடம், உங்களை ஆளில்லா தீவுக்கு நாடு கடத்துனா என்ன கொண்டு

போவீங்க என்று கேட்டதுக்கு ரெண்டு ட்ரங்க் பெட்டி நிறைய புக்ஸு கொண்டு போவேன் என்றாராம். பகத்சிங் தூக்கு கயிற்றுக்கு செல்லும் முன்னும் அண்ணா ஆப்ரேஷனுக்கு செல்லும் முன்னும் புத்தகம் படிக்க அவகாசம் கேட்டார்களாம். சரி, நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா? பரமசிவம் பற்ற வைத்தார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு அவ்வை பாட்டி பாடியிருக்காங்கல்ல, இது அவன் பதில். இப்பெல்லாம் அவ்வை பேத்தி கற்றது கம்ப்யூட்டர் அளவு, கல்லாதது ஏஐ அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் பள்ளி இழித்தார் பரமசிவம். மெஷினை விட மனுஷனின் உழைப்பு, மாடுகளின் ஏர்கலப்பை, இவற்றின் உழவில்தான் உயிர் வாழ முடியும் என்கிறார் தியாகி ஜேசி குமரப்பா. ஆம், அவர் சொல்வார், டிராக்டர் வயலை உழும், ஆனால் உரமாக சாணம் போடுமா என்று கேட்பார். இது அவனின் குரல். சரி, அண்மையில் என்ன புத்தகம் படிச்சீங்க? புது கருத்து என்னவாது கிடச்சதுன்னா சொல்லுங்க. பரமசிவம் பாமரராய் பழனிமலை முருகனிடம் பாடம் கேட்பது போல் கேட்டார். புது கருத்து இல்லை, எல்லாம் பழைய கருத்து தான். மன்மதன் மலர் அம்பு எய்வானா, அதில் அஞ்சு பூ இருக்குமா, மருத நிலத்து தாமரையும், நெய்தல் நிலத்து நீலப்பூவும், முல்லை நிலத்து குமிழமும், பாலையின் கோங்கும், குறிஞ்சியின் காந்தளும். ஆமாம் ஆமாம், 2000 வருடத்துக்கு முன்பே இப்படியெல்லாம் பாடியுள்ளது சங்ககாலம். சரி, ரேடியோலெல்லாம் பேசுகிறீங்கள, கதையெல்லாம் எழுதுவீங்களா என்று கேட்டார் பரமசிவம். அவன் சொன்னான், ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே என்கிற மாதிரி அதுவே ஒரு பெரிய கதை. சும்மான்னு தலைப்பில் ஒரு கதை படித்தேன். நித்ராதேவி அப்படின்னு இன்னொரு கதை படித்தேன். அந்த மாதிரி கதைகள் எழுதலாம்னு ஒரு குயர் பேப்பர் வாங்கி புதிய கருப்புமை பேனாவும் வாங்கிக்கிட்டு வர்ற வழியில் விநாயகர் கோயிலுக்கு ஒரு விடலை போட்டு சிதறிய தேங்காயை பொறுக்கி ஒரு நெகிழிப்பையில் எடுத்துட்டு நடைய போட்டேன். எதிரில் என் பால்யகால நண்பன் புல்லட் பைக்கில் வந்தான். என்னடே பேப்பரும் கையுமா போறிய, என்ன விசேஷம்னு கேட்டான். அது கதை எழுத போகிறேன் என்ன, அதான் பிள்ளையாருக்கு ஒரு விடலையும் போட்டுட்டு வாரேன் என்று சொன்னேன். அட பாவி, கணக்கு எழுத போனால் பிள்ளையாரு கும்பிடணும், கதை எழுத போனால் அதுவும் தமிழ் கதை எழுத போனால் தமிழ் கடவுள் முருகனைத்தான் கும்பிடணும் என்று கொளுத்தி போட்டான். எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, எழுத்தும் ஓடலை, ஒன்றும் ஓடலை என்றான் அவன். அப்புறம் என்னாச்சு? படபடத்தார் பரமு. அப்போ பார்த்து எங்கள் தமிழையா எதுக்க நடந்து வரார். வயசாச்சில்லா, கண்ணு சரியா தெரியாமல் நம்மளை கடந்து போயிடுவாருன்னு பார்த்தா, ஏய் ரெண்டு பேரும் எந்த கோட்டையை முடிக்க திட்டம் போடுறீங்க அப்படி என்று சத்தமாய் கேட்டுக்கொண்டே எங்கே முன்னே வந்து நின்னார் தமிழ் ஐயா. சமாச்சாரத்தின் சாரத்தை புல்லட்டு புட்டு புட்டு வைத்தான். விநாயகருக்கு விளாங்காயும் உடைக்காண்டான், முருகருக்கு முருங்கைக்காயும் முறிக்காண்டான். அந்த கால இந்த கால கதையை படிக்கணும், வரலாறு படிக்கணும், விஞ்ஞானம் படிக்கணும், கொஞ்சம் மருத்துவம் படிக்கணும், கொஞ்சம் சட்டம், கொஞ்சம் இராணுவ ரகசியங்கள் இவற்றையெல்லாம் புரிஞ்சு வச்சா அதோடு சேர்த்து அரசியலும் கொஞ்சம் அலசிக்கிடணும், அடுக்கலை வேலையும் அறிஞ்சு வச்சுருக்கணும், அணவடப் பிள்ளையை எப்படி வளர்க்குது, ஆளான பிள்ளையை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஊரை பார்த்து நாட்டை பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும் என்று ஒரு பெரிய உபன்யாசம் பண்ணி முடித்தார். தமிழையாவை ஏற்றிக்கொண்டு புல்லட் புறப்பட்டு போனான். ஆமாம் ஆமாம், கண்டதை கட்டா பண்டிதன் ஆவான்னு பழைய ஆளுகோ சும்மையாக சொன்னாவோ, சால்ரா அடித்தார் பக்கத்து வீட்டு பரமும். அதுக்கப்புறம்தான் கோயிலை கண்டா வெடலு போட்டவன் நூலகத்தை நோக்கி சைக்கிள் பெடலு மிதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் அடிக்கினான், பின்னி பெடல்னு திட்டிங்க போங்க. பரமு நமட்டு சிரிப்புடன் நக்கல் அடித்தார். பியூசி லீவில் காலம் வர காக்கும்புதூர் லைப்ரரி, மதியம் மருங்கூர் லைப்ரரி, சாயங்காலம் சாமிதோப்பு லைப்ரரி அப்படின்னு சகட்டு மேனிக்கு சைக்கிள் சமட்டினேன்.

0: டிகிரியில் தமிழ் பிஏ, தமிழ் எம்ஏ, சங்கம், களப்பிரம், நீதி, பக்தி, இலக்கணத்தில் தொல்காப்பியம் தொடங்கி இலக்கியத்தில் குடிமக்கள் காப்பியம் வர அத்துப்படி படி படி படி, காலையில் படி, கடும்பகலில் படி, மாலையில் படி, இரவில் படி, பள்ளியில் படி, நூலகத்தில் படி, இலக்கணம் படி, இலக்கியம் படி, புரியும்படி, அத்துப்படி, ஆகும்படி, அத்தனையும் படி, படி படி படி படி படி படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னபடி படித்தேன் படித்தேன் படிச்சுட்டே இருந்தேன். இப்போ கதை எழுதுறது, கவிதை படைக்கிறது, மீட்டிங் பேசுகிறது எல்லாத்துக்கும் எங்கள் தமிழையா அன்றைக்கு கொடுத்த ஆலோசனைப்படி படித்தது தான் இப்போ நமக்கு வரும்படி. பொழிந்து முடித்தான் பெருமூச்சு விட்டு கொண்டே. எங்கே சார் புறப்பட்டுட்டீங்க? இது நம் கதை நாயகனின் கேள்வி. நூலகத்துக்கு தான். பரமசிவம் பவ்யமாய் பதிலிருத்து அந்த இடத்தை விட்டு அகன்றார்.
1: தமிழையா நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திரு குமரி எழிலன் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை.